யாயாயா ரவுதி ராம் ரூப் மேரே பியாரே சனாலோ வாட் எ ஹியர்லக்க சாங் ஹியர்லக்க கீதா பிரக்தக பீட் யே மேரே ஜோ பேர் ஹே மேரே ஜோ ஷோலா பதன் ஹே யே குட் பகுட் ஹில்னே லகே ஹே லெக்கர பீட் தயான கா யே நீட் ஸ்டில் சிட் டு Meneer Pierre is er nou aangeregiet is Genteka, dan gaan we het even rustig doen met een rustige nummer. Or, aap, lagataar, whatsapp, kan ik tegen studio met 020-363-0808. Lekin aap, kom alum pari. Ki, jolok, app keringe is wat. Dan zitten jullie in de tweede blok, namelijk, of eigenlijk derde blok. Van 9 tot 10 uur. Tieke? Ik aangeregiet, ik zie dat het Ryan Nanan is. Van de formatie Good Vibes uit Suriname. Toe is giet kesaat aap mazale meri pyaare sunwalo. Aur aap magan mein hai. Enjoy kare bharpoor apna weekend. Milte hain break ke us paar aap sabhi se. Remember this is UR har ek jankari information ke liye www.ujala.nl.